சுவாமி, இரண்டாம் வகுப்பில் இருந்து நான் தமது பள்ளியில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு வருடமும் அதற்கான பரீட்சையையும் எழுதினேன். ஆனால் கண்ணீருடன் மட்டும்தான் திரும்பி சென்றேன். சிறு வயதிலிருந்தே எல்லாம் நன்மைக்கே என்ற மந்திரத்தை என் மனதில் ஆழமாக பதித்தீர்கள். அதன்படி சரியான சமயம் இதுவே என்று கருதி 11ஆம் வகுப்பில் நீங்கள் என்னை தமது மாணவியாக ஏற்றுக்கொண்டீர்கள் சுவாமி. இது மட்டுமல்ல, நீங்கள் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு புதிய பாடத்தை கற்பித்தீர்கள் சுவாமி. தம்மையே சரணடைகிறேன். என் பர்த்திக்கண்ணனே போற்றி போற்றி. சாயீஸ்வரா, லோக நாயக்கா, தம்மை தரிசனம் செய்த இக்கண்கள் என்ன பாக்கியம் செய்ததோ. ஓ சாயிநாதா, தம்மை போற்றி பாட இந்த வாய் என்ன புண்ணியம் செய்ததோ.